ஆகாஷமே புறாவே தும்மே தும் அரிஸ் புரங்கத்தாலே மேகா மாப்பளே புஷ்புதார் குல்ஷனும் ஐந்து காக்கியாலே நெம்பமும்.